ஆ நாங்கள் தெப்பான தண்ணி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தாபஸ் தையும் நான் கோயம் கோயில் இருக்கும் நாங்கள் நல்ல பேர் அடிக்க நம் ரேடியோ தெரிக்கும் நம் தரப்போன் இது அடிக்க நம் லேப்டாப் நான் கொஞ்சம் காங்குறா ஏக்கிரி பேசுங்காய் ஐயோ தோ காங்குறா அதை தீமே தோனி பேருங்காக்கி உனக்கு கதவுறவா கணுவா மென் அனருன்னு கறிக்கிறோம் பனானி கிரி பேஸ் இது என்ன காக்கி நான் கோயம் ரோரோன் அப்பா மையோ மென் மோந்த வீக்கி நீ கருக்குவாரி சருக்கு ரோயின் தொக்கினா இந்த பொங்கரும் கொனனுவா Ate pangura na bayu are esi te metwa ni ka kana kwa ki ni katwa ta pes kora ki mayerin ko yere toya kire kam tai nongurai rongorong na pe mayu men monte wike yo ayo am tai ngai anang ko ka kirongorong wa kane inan am pangura

0: கேட்டு நம்ம எவ்வளவு நம்ம கம்பன ஜேமிக் ஸ்பெண்ட்லெஸ் இரே இங்கு கூட இன்னைக்கு தன்னா ஜேமிக் ஸ்பெண்ட்லெஸ் அரே கிநா கிம்பான் நரமா தேவி ஸ்டோ அதுவா இங்க என்ன காக்கோ என்ன பேயின நரும் நைக்காய்
1: ஏங்க என்ன காக்கோ நான் இருந்த என் மேட்ரஸ் தப்போ மேட்ரஸ் திங்கு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் ஏத்தினுமே புயந்தீதா ஓ தேசி புயந்தீதா ஓ ஏன பே அர காக்கோய் புகிய நசுமி நரும் தி பேபி ஓகா பேபி பிளேனட்ஸ் பேபி காட்ஸ் பேபி க்ளோத்திங் or the storage packets at the name of Indita. I book me again, and I met an anominta hakar, like at the nete, or the busporo. Yena be a poro nete, a raporo nibusporo. Kawi booking the busporo, ke soccer shoes, or kau nipiri, ke the jogging shoes.
0: Or sexing I am, me yena be kau, ibuki and a simi, or ibuki booking in kami money. They ain't paint the hakar ibuki update, then I'm Joyce drumsets. Kids school bags get the yen bag in daily bookie and a simi, kami ainaki, a mammothin anominta baggy, atoroin a bankai the yen ladies bag. Pongami aini a kiaring in mammothin anominta salon, or the lava lava ladies, arukon a bankai and anomi beta, onikapono quakin poi anape, I come want the poroi. Yen a pasta bookie a day, bookie and a simi, the yen pasta. Oh, abunang may siriki. Saki si ngaya na many kotaki mekanon na hardware na run ana copper, aluminum, at the pime wawa, at the pime suwa. Security wire, dayan chicken fence, sand pack, may inape ana toilet pole, POS. O way punin kami, arike kamkakakaya, tay si po, kaya puroy, kaya mi fridge, yay inape inanon pay na mi kampana e J-Mix Pentless. Ami kampana e J-Mix Pentless, e kinakin kwan narana e dairy store, ari ete imangan ay peso, muwakan me peso markets, o way ana main store, the causeway kaskoni. J-Mix Pentless, pun nam kampana e te ineto anano nanikan katoro na paiko intiyan mengam, o nangani ko te po, erang inipuroy. Kam na digiroy rigi, mayroon na mi kampana e J-Mix Pentless.